0: தோட்டக்கு சம்பந்தப்பட்டிருந்த எந்திரபிஞ்ச அத்தியாரெடுப்போ இன்னத்த காஃபி அபிவிருத்தி யோஜனைக்கு காஃபி மண்டலிக்கார பொழைக்காருக்கு சகாய பணம் கொடுப்பதுண்டு. 62 ஏக்கரை கொள்ளப்பட்ட ஏதே சிறிய பிஞ்ச பல்ய பொழைக்கார இதுங்கு அர்ஜிடுவலோ. அர்ஜிடுவோக்கு கடை தாரீக்கு ஆகஸ்ட் 30 ஆய்த்திப்பா. அர்ஜிடுவோ ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ் புஸ்தக, ஆர்டிசி, பேங்க் காத்திர தாக்கலை, தோட்டத்தில் நக்ஷ, மாடுக்குள்ள பணிகிற கொட்டேஷன், அந்தாஜு கர்ச்சு வச்ச இன்னத்தனையில் கூட்டிட்டு ஒப்புச்சுடுண்டு. வேறுவருக்கு தங்கட பக்கத்தில் உள்ள காஃபி மண்டலிற கச்சேரியில் கேட்டித்து அர்ஜுவலு. 3 நாடு 33/12 kV வித்யுத் கேந்திரத்தின் பாஞ்சித்து போப்பனத்தை F1 பாராண ஃபீடரில் அவசியம் உள்ள காமகாரி நடத்த நிலையில் பலமுறை பாராண, பாவலி, கைக்காடு, கிருந்தாடு, எடப்பாலா, கடங்க, கரடா, செய்யண்டானே, சேலாவர, மருந்தோட, கோக்கேரி சுத்தமுத்த இந்து புலக்க 10 கண்டிஞ்ச உய்பத்து 5 கண்டைக்கு எத்தனை கரண்ட் சம்பர்க்க இப்பிலேருந்து செஸ்க் காரியப்பிஞ்ச பாலன விபாகத்தில் காரிய நிர்வாக அபியந்தரங்க அரிச்சிட்டுது. கொடுக்கு சில்லற ஹாப்காம்சர் ஆதனையில் இதே ஆதி ஆய்த்து கோணிக்கொப்பத்தில் மாங்க பண்ணுற மேல 4-5 இளநே தரிக்கத்து நடப்ப நைசர்கிகவாகி மாகிசித ஹண்ணுகளு மத்து ரைத்தரிந்த நேர கிரகக்கரிகே இன்னும் பரிக்கல்பனரடில் ஈ மாங்க மேடத்தின ஏற்பாடு மாடித்து. கோணிக்கொப்ப உபவிபாக வியாப்தியில் வித்யுத் கிரகக்கங்கட சமஸ்யன கேட்டறிஞ்சித்து பரிஹாரம் மாடுவனத்த சபை இந்து பொலக்க 12:30 to 12:30 எத்தனை கோணிக்கொப்ப உபவிபாக கச்சேரியில் நடப்ப அண்ணனே விராஜ்பேட்டையில் அன்லேத்திர உபவிபாக கச்சேரியில் மஜ்ஜனத்தின் மீது தண்டனை கண்டிஞ்ச நடப்பாந்து செஸ்க காரிய நிர்வாக அபியந்தரங்க பிரகட்டனையில் அரிச்சிட்டித்து. சோமர்பேட்டை பிஞ்ச குஷால் நகர வியாப்தியர தாலூக்கு மட்டத்திர விபத்து நிர்வகணா பிராதிகாரத்திர சபை ஜில்லாதிகாரி சோம்சேகர் எங்கட கொரவு கரைக்கையில் நடந்தது. மழைக்காலத்தில் எடுத்தவண்ணினத்து முப்படை தயாரிகிற பகை அதிகாரிகளுண்டு மாஹித்தி படந்தெடுத்து கைஞ்ச கால ஏதேது பாகத்து பாரி மழைக்காலினோடு நஷ்டாயித்து அண்ணனே ஜனக்கு தொந்தரையான ஜாக ஏதேது தண்ணுவண்ட பகை மின்னக்கு நடப்பக்குள்ள சபைகள் விவரோட மாஹித்தி தரணுந்து ஜில்லாதிகாரி இலக்கிற அதிகாரியக்கு சூச்சனை கொடுத்தது. மடிக்கேரி நகரசபையர சாமானிய சபை அத்தியட்சங்களான கலாவதி எங்கட குறவு கருக்கையில் இந்து பலக்க 12:30 நகரசபையர கவுன்சில் சபாபாடில் நடப்பாந்து நகரசபையர பௌரயுக்தங்க பிரகட்டனையில் அரிச்சடித்து. ஜில்லா உத்தியோக விநிமய கச்சேரி ராதனையில் நாளை பலக்க 10:30 மஜ்ஜன 2 கண்டைக்கு எத்தனை ஜில்லா உத்தியோக விநிமய கச்சேரியில் நேர சந்தர்ஷனம் நடப்பா. எஸ்எல்சி, பியூசி, ஐடிஐ, டிப்ளமா பதவி பிஞ்ச ஸ்நாதகோத்தர பதவி படந்தவோ தங்கட சைக்ஷணிக தாக்கலையோட சந்தர்ஷனுக்கு வரலொந்து ஜில்லா உத்தியோக அதிகாரி சிபி மஞ்சுநாத் பிரகட்டனையில் அரிச்சடித்து. இல்லைக்கு சுத்தி சமாச்சார தந்தது.
1: ಸುದ್ದಿ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದಿರಿ. ಪ್ರಾಯೋಜಕರು
2: ಅದ್ವೈತ್ ಹ್ಯೂಂಡಾಯ್, ಭಾರತದ ಅತಿ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಹ್ಯೂಂಡಾಯ್ ಕಾರ್ ಡೀಲರ್.
3: ಹ್ಯಾಪಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಮೈ ಡಾರ್ಲಿಂಗ್.
4: ಸರ್ಪ್ರೈಸ್ ಗಿಫ್ಟ್
3: ಓಪನ್ ಮಾಡು.
4: ವಾವ್, ಡೈಮಂಡ್ ನೆಕ್ಲೇಸ್. ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿದ ಡಿಸೈನ್ಸ್. ಸೂಪರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ. ಎಲ್ಲಿಂದ?
3: ಮುಳಿಯಾದಿಂದ.
2: ಮನವನ್ನು ಅರಿತ ಇಷ್ಟಗಳಿಗೆ ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡ್ ಅಂಡ್ ಡೈಮಂಡ್ಸ್, ಮಡಿಕೇರಿ, ಗೋಣಿಗುಪ್ಪಲು, ಪುತ್ತೂರು, ಬೆಳ್ತಂಗಡಿ, ಬೆಂಗಳೂರು.
5: ಮದುವೆ ಹಾಗೂ ಇನ್ನಿತರ ಸಮಾರಂಭಗಳ ಬಟ್ಟೆಗಳಿಗಾಗಿ ಬನ್ನಿ ಸೆಂಚುರಿ ಫ್ಯಾಷನ್ ಸಿಟಿ, ಇರಿಟ್ಟಿ, ತಲಶ್ಶೇರಿ, ಕಣ್ಣೂರ್, ಪಯ್ಯನೂರ್, ಶ್ರೀಕಂಠಪುರಂ, ಸುಲ್ತಾನ್ ಬತ್ತೇರಿ, ಮಾನಂದವಾಡಿ, ತಳಿಪರಂಬ.
6: ಮನೆ ಕೆಲಸ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಯ್ತು. ಟೈಲ್ಸ್ ಮಾತ್ರ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಸೈನ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಎಲ್ಲಿಂದ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡೋಣ?
7: ಅದಕ್ಕೆ ತಾನೇ ಇರಿಟ್ಟಿಯಲ್ಲಿ ರೀನಾ ಟೈಲ್ ಗ್ಯಾಲರಿ ಇರೋದು. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾದ ಯಾವುದೇ ಬ್ರ್ಯಾಂಡ್ ನ ಟೈಲ್ಸ್ ನ 250 ಅಧಿಕ ಡಿಸೈನ್ ಸಿಗುತ್ತೆ. ಅದಲ್ಲದೆ ಮಾರ್ಬಲ್ಸ್, ಗ್ರಾನೈಟ್, ಸ್ಯಾನಿಟರಿ ಐಟಮ್ಸ್ ನ ಬಹುದೊಡ್ಡ ಕಲೆಕ್ಷನ್ಸ್ ಇದೆ. ಎಲ್ಲವೂ ಕೈಗೆಟಕುವ ಬೆಲೆಯಲ್ಲೇ ಸಿಗುತ್ತೆ.
6: ರೀನಾ ಟೈಲ್ ಗ್ಯಾಲರಿ, ಉಳಿಕಲ್ ರೋಡ್, ಇರಿಟ್ಟಿ. ಗೋಣಿಕೊಪ್ಪಲಿನಲ್ಲಿ ಶುಭಾರಂಭಗೊಂಡಿರುವ P2 ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ನಲ್ಲಿ ರೆಫ್ರಿಜರೇಟರ್ ಹಾಗೂ ಎಲ್ಇಡಿ ಟಿವಿ ಖರೀದಿಸುವಾಗ ಸ್ಟೆಬಿಲೈಸರ್ ಫ್ರೀ, ಟಾಪ್ ಲೋಡ್ ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ನೊಂದಿಗೆ ಕಾರ್ನರ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫ್ರೀ. P2 ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್, ಗೋಣಿಕೊಪ್ಪ.
5: ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ನಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ನಿವಲ್, ಮದುವೆ ಬಟ್ಟೆಗಳ ಖರೀದಿಗೆ ಉಚಿತ ಕೂಪನ್, ಆಯ್ಕೆಯಾದ ದಂಪತಿಗಳಿಗೆ ಮಲೇಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗುವ ಅವಕಾಶ, ಆಕರ್ಷಕ ಡಿಸ್ಕೌಂಟ್ಗಳು, ಬಹುಮಾನಗಳು ಕೂಡ ಲಭ್ಯ. ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್, ಇರಿಟ್ಟಿ. ಹೊಸ ಕಾರ್ ತಗೊಳ್ಳೋಣ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾವ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀಯಾ?
7: ನಾನು ಡ್ರೈವ್ ಮಾಡೋದು ನನ್ನ ಫೇವರಿಟ್ ಹ್ಯುಂಡೈ ಕಾರ್ ಅನ್ನ, ನಿನಗೂ ಅದನ್ನೇ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ.
6: ಹ್ಯುಂಡೈ ಎಕ್ಸ್ ಶೋರೂಮ್ 5.55 ಲಕ್ಷದಿಂದ 46 ಲಕ್ಷದವರೆಗಿನ ಕಾರುಗಳ ಅದ್ಭುತ ಶ್ರೇಣಿಯನ್ನೇ ಹೊಂದಿದೆ. ನೀವು ಯಾವುದೇ ಕಾರನ್ನು ಡಿಸೈಡ್ ಮಾಡೋಕೆ ಮುಂಚೆ ಮೊದಲು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರದ ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ ಶೋರೂಮ್ ನಲ್ಲಿ ಹ್ಯುಂಡೈ ಕಾರನ್ನು ಟೆಸ್ಟ್ ಡ್ರೈವ್ ಮಾಡಿ. ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ, ಮಡಿಕೇರಿ, ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್ ಹಾಗೂ ಕುಶಾಲ್ ನಗರ.
5: ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್ ನಲ್ಲಿ ಕಾರ್ನರ್ ಸೋಫಾ ಸೆಟ್ ಕೇವಲ 16,990 ರೂಪಾಯಿಗೆ. ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್, ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್ ರೋಡ್, ವಿರಾಜಪೇಟೆ.
8: ನಿಮ್ಮ ಮನೆಯ ವಾಶ್ರೂಮ್ ಮತ್ತು ಕಿಚನ್ ಸ್ಟೈಲಿಶ್ ಆಗಿ ಕಾಣಲು ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಜಾಕ್ವಾ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಗಳನ್ನು. ಬಾತ್ರೂಮ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಯಾನಿಟರಿ ವೇರ್, 10 ವರ್ಷಗಳ ವಾರಂಟಿ ಹಾಗೂ ಸ್ಪಾಟ್ ರಿಪೇರ್ ಸರ್ವಿಸ್ ಇದೀಗ ಇರಿಟಿಯ ರೀನಾ ಡೆವಲಪರ್ಸ್ ನಲ್ಲಿ. ಕರ್ನಾಟಕದಾದ್ಯಂತ ಫ್ರೀ ಡೆಲಿವರಿನೂ ಇದೆ. ಜಾಕ್ವಾ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ನ ವಿಶಾಲವಾದ ಸ್ಟುಡಿಯೋ ರೀನಾ ಡೆವಲಪರ್ಸ್, ಉಳಿಕಲ್ ರೋಡ್, ಇರಿಟಿ.
9: ಈ ಫೆಸ್ಟಿವಲ್ ಸೀಸನ್ ನಲ್ಲಿ ಅತಿ ಕಡಿಮೆ ಬೆಲೆಗೆ ಮನಸೂರೆಗೊಳ್ಳುವ ಫರ್ನಿಚರ್ ಗಳು, ಅಚ್ಚರಿ ಮೂಡಿಸುವ ಆಫರ್ ಹಾಗೂ ಆಕರ್ಷಕ ಬಹುಮಾನಗಳು.

பாட்டு கேட்டீரெல்லாம். இக்க நடப்பந்த காரபார் ஒக்காமே தக்காமே ஆங்கொத்த நடப்பு. இந்த எழுத்துக்கருத்தி ஸ்ரீமதி ஜம்மடா மோனா பீமைய, தக்கு பறிவோவு மாலேட்டிர ஸ்ரீனிவாஸ். ஒக்க ஐம்னானே பிஞ்ச பட்டேதாரு கூடு குடும்பா கொடவோட ஒரு சம்ஸ்கிருதி. ஒரு வியவஸ்தித்தவான ஒக்காமே எல்லாரும் ஐன்மனில் ஒத்தர் மேலு பாவயஞ்சவு பித்திரு பிரதான சம்ஸ்கிருதி. இல்லி ஒக்க பெரியவனே முக்கியஸ்து. ஐங்கட மும்புல எல்லா கார்பார் நடப்பா. இல்லி குடும்பத்தில் பிரதி சதசியங்களும் தாண்டதையான ஜவாப்தாரி இப்பா. அதே ஒக்காமே ஒக்கத்துல பெரியவான பட்டேதாரண்ட தக்காமேல் எல்லா நடப்பு விவகாரா நடப்பா. நங்கக்கு நங்கட குருகாரணனே ஆராத்திய தேவா. ஏதே கார்பாருக்கு நெல்லக்கி நடுபாடையில் கத்துவ மும்பொழ்ச்ச மிஞ்சல் நிந்தித்து குருனை தொத்தித்து மொழியிடோணும். என்னங்கண்ணக்கா நங்க இந்த நிலநிந்தி துண்டங்கி அது நங்கட ஒக்க புட்டோக்கு காரணனானந்த மூல புருஷ நேடின ஆஸ்தியில் எச்சக்கே புறமேற ஆஸ்தி எடுக்கும். காரணம் நேடின ஆரோடத்தில் பண்டிஞ்சு நடந்து வந்தனுள்ளந்த நடப்பு இக்கொழு நடந்தனுண்டு. ஒக்கட ஆரோடத்தில் பூமி கணத்தர களா போட்டிபானே இக்கெல்லாம் தோட்டாயி போய்த்து முண்டத்தர இன்ன இன்னும் எல்லாம் அடங்கி திப்பா. விவசாய பிரதான ஆனான உண்டு ஆங்கொத்த எல்லா சௌகரிய கூடி திப்பா. க்ஷத்ரியலானந்த நங்கா பிராணிபலி கொடுப்பா. உக்ரரூபி தேவள கொண்டாடுவா. சாதாரண எல்லா ஒக்கத்திலும் உண்டு சவுண்டி குளியே கொர்த்தி பாசனமூர்த்தி காரோணன். இ தேவக்கு காலக்கு சரியாயித்து மீதி நீர் வைக்கொண்டு ஆயாய ஒக்கத்துல ஆயுமே கோயுமே நம்ம நாள் ஒக்க பெரிய ஒண்ணன்னே நடப்பா. சமாஜத்துல சிஸ்து நல்லாம ஒத்தொருமை இரோண்டெங்கி ஆ மனைரோள் வியவஸ்தித்தவான பதுக்கு நடத்தோண்டு. ஆ ஒக்க சாயாண்டு வேங்கி அள்ளி நேம நிற்கு போண்டு. தாரேங்கொப்பண கொரவுலு கார்பாரு நடக்கொண்டு ஆனகுண்டே பைத்துலு அனுபவத்து பெரிய ஆனைங்கள் ஆ ஜாகத்தில் காம்பு. ஐங்கக்கே பட்டேதாருன்னு பட்டை எணிச்சங்கி ஒரு ஒக்கக்கு அடுங்கின பூமி அதுங்க அடுங்கின விவாரா பட்டுதாரண்ட பெதத்திலே நடப்பா. இக்க போர போர ஆனக்கொலு இக்கொலு சர்க்காரி கச்சேரி காங்கதத்துல இதுன காங்கு. பட்டதார நாணம தாண்ட மண்ணு மனே ஆஸ்தி பாஸ்தி பரஜனுக்கு மாறி போக்கத்தன்னை எச்சர எடுத்தவா. பூமி படுபுவோ தன்னை நோட்டி வைஞ்சத்து. ஒக்கத்துல தாடக்கேங்கி கஷ்ட பந்தக்கா மக்கள கூட்டிட்டு சாயமாடோ இஞ்சத்து. ஆஸ்தி மாறோ பரிஸ்தி பந்து போனக்கா எல்லாருனும் ஐன்மனில் காக்கி கூட்டிட்டு ஒக்கத்துருளே தாரியங்க எடுத்தோனக்கே தக்கு பர்ணித்து ஒப்பு சிடுவோ இன்ன நிப்பக்கா. ஆ ஆஸ்தி ஒக்கத்துல ஒள்ளே இப்பஞ்சத்து. கெலவு மக்க பதிபயத்தில் பட்டை தப்புவ நானக்கா காக்கித்து ஐமரத்துல அழுத்தண்டு உபதேசம் ஆடோஞ்சி தித்தோ இஞ்சத்து. ஒக்கத்துருள் எந்த வேஜ்யஞ்சக்கோ அதனை ஒக்கலை கூட்டிட்டு அதே ஐமரத்துல அழுத்திட்டு

போடமாடா பவானி நாராயண எங்க பாடினந்த பாட்டின கட்டிரா பொம்பளச்சா கூட்டுக்கார நடத்தி தந்தந்த பலதரத்திர காரியக்கிரமத்தின இச்ச நேர கேட்டழுத்த ஆகாஷ்வாணியில எல்லா சோத்தங்கக்கு பொம்பளச்ச கூட்டத்தில் பர நல்லாமே பயந்தண்டு இ கார்பார்னு இல்லிக்கு நீ பொச்சிடுவா எல்லாருக்கும் நல்லாமே.